0: கையொப்ப சின்ஸ் 1924 புலிமூட்டில் சில்க்ஸ்
1: புலிமூட்டில் சில்க்ஸ் திருவல்லா அல்மாரா பை புலிமூட்டில் சில்க்ஸ் கொச்சி திருவல்லையில் ஆதியமாய் லாசிக் சேவனம் லபியமாக்கிக் கொண்டு அமிதா ஐ கேயர் இனி கண்ணடையும் காண்டாக்ட் லென்ஸும் ஒக்க மாற்றி காய்ச்சியுடன் சுவாதந்திரம் மேடும். 35 வருஷத்தை சேவன பாரம்பரியத்தோடு கூடிய திருவல்லையிலே ஐ கேயர் ஹாஸ்பிட்டல் அமிதா ஐ கேயர் கேட்டராக்ட் ரெட்டினா கோர்னியா கிளோகோமா பீடியாட்ரிக் ஆப்தால்மாலஜி தொடங்கிய கண்ணின் எல்லா பரிசோதனைகளும் லாசிக் சேவனமும் இனி ஆதுனிக சௌகரியங்களோடு கூடி இன்று தான் சந்திக்கும் அமிதா ஐ கேயர் இன்டர்நேஷனல் காம்ப்ளெக்ஸ் புஷ்பகிரி ரோட் திருவல்ல.
2: ഇന്ന് ഞാൻ തിരുവല്ലയിലേക്ക് പോവുകയാണ്. തിരുവല്ലയിലാണ് കേരളത്തിലെ ഏറ്റവും വലിയ ഡിസൈനർ ബുട്ടീക്കായ ഇലാൻ ഉള്ളത്. ഡിസൈനർ ഗൗൺസ് ആൻഡ് എക്സ്ക്ലൂസീവ് ലെഹങ്ക കളക്ഷൻസ്, ഇലാൻ ക്ലാസിക്സിലെ വെറൈറ്റി കളക്ഷൻസ് അതെന്നെ ശരിക്കും അതിശയിപ്പിച്ചു. ഗൗണുകളുടെ ഡിസൈനും അതിലെ വെറൈറ്റികളും ക്ലാസ് ആണ്.
3: ഇലാൻ ക്ലാസിക്സ്, മുത്തൂർ, തിരുവല്ല.

ஏஜென்சிஸ் திருவல்லா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லாஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவா ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வருது திருவல்லையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய வில, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவல்லா.

ஏஜென்சிஸ் திருவண்ணா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லாஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப், மிகச்சீன பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவ ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாயி விதரணம் செய்து வரணும். திருவள்ளையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ், மிதமாய வில மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவள்ளா.

0: விட பெட்டரான ஆள் என் மைண்ட்ல வரல. இப்ப திரும்ப வந்திருக்கானா? சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன்.
1: எல்லா செக் போஸ்டும் பிளாக் பண்ணிருச்சு. அவனால கண்டிப்பா சென்னை விட்டு வெளியில எங்கேயும் போயிருக்கவே முடியாது.
0: அங்க இருந்த பொண்ணு எல்லாத்தையும் விட்டுகிட்டே எல்லாம் சொன்னா
2: ரிஸ்க் எடுக்கவானா? அந்த மூணு பேரையும் முடிச்சிருங்க.
3: நல்லா விசாரிச்சனா? அவ அவ அப்பா அவ அம்மா, அவங்க அப்பா ஒரு சாதாரண ஹெட் மாஸ்டர். அம்மா வீட்ல இருந்தே வேலை செய்யற ஒரு டெய்லர். அந்த பொண்ணு அப்பா அம்மாவோட வீட்லானா இருக்கா? சப்பா ஃபேமிலினா அது.

விஷயத்தை ஆஸ்பதமாக்கிய அந்தர்தேசிய கான்பரன்ஸ் 2026 ஜூன் 17-18 தேதிகளில் நடக்கும். தேசிய அந்தர்தேசிய தலத்திலுள்ள சாஸ்திரஜர், கவேஷகர், அத்தியாபகர், வித்யார்த்திகள் என்னிவர் பங்கெடுக்கிற ஈ அக்காடமிக் சங்கமத்தில் பைட்டோ கெமிஸ்ட்ரி, ஜீனோமிக்ஸ், என்வயன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, AI அசிஸ்டட் ட்ரக் டிஸ்கவரி, மைக்ரோபியல் இன்ட்ராக்ஷன் என்னிவ உள்பட ஜீவசாஸ்திரத்திலே நவீன கவேஷண மேகலகளை ஆஸ்பதமாக்கி பிரபாஷணங்களும் சாஸ்திரீய சர்ச்சைகளும் சங்கடிப்பிக்கணும். ஃபெடரல் பேங்க், திருவல்ல, டைஜீன் பயோடெக்னாலஜிஸ் எர்ணாகுளம், ஸ்பெக்ட்ராடிக்ஸ் ஃபார்ம பிரைவேட் லிமிடெட் புனே என்னி பிரமுக ஸ்தாபனங்களோட பின்துணையோட அந்தர்தேசிய சம்மேளனத்தில் ஓரல் பிரசன்டேஷனும் போஸ்டர் பிரசன்டேஷனும் ஈ கான்பரன்ஸ் அவசரம் ஒருக்கணும். கூடுதல்